0: இந்தாக்கு நான் எட்டுறோம் ஆஸ்திரேலியனுக்கு
1: Organ and Tissue Authority, Brindamanga, Nunaranak.
2: In Yargee, Flywell, and Koonji, BRK 98.1 FM.